0: அம்மா காளி அம்மா.
1: யார் அது? முருகனா?
0: முருகன் அல்லம்மா, முத்துவா.
1: முத்துவா? எதுக்கு வந்த? உனக்கு இந்த வேலை இல்லையா?
0: வேலை உண்டு காளி அம்மா.
1: பேக் கொடுத்துலடா?
0: ஓ கொடுத்து, அதுவும் கொண்டு முருகன் போயும் செய்து.
1: பின் என்னதா, திரும்பி போக கூடாதா? உனக்கு தூங்கனா? நைட் வேலை பண்ணி தூக்கம் வருதா?
0: அதல்ல காளி அம்மா.
1: பின் என்ன விஷயம், கவலைப்படாத சொல்லுங்க தம்பி.
0: அம்மா ஒரு மெசேஜ் கிட்டி இருக்கு.
1: மெசேஜா? அத என்னடா, யார் மெசேஜ்?
0: போஸ்.
1: போஸா? என்னதான் மெசேஜ்?
0: அம்மா, போம்பேந்து கோவையிலேக்கும் மங்களாபுரம் கோழிக்கோட் வாத்தேக்கும் சில போலீஸ்கார் புறப்பட்டு போலும்.
1: அரசியல் ஆள் இருக்குல்லே, நம்ம எதுக்கு கவலைப்படணும் தம்பி? பாதுகாப்பு நான் தான் முடிப்பேன்.
0: அம்மா, புதிய கஸ்டமர் ஆரெங்கிலும் வந்தா ஒருவிலி?
1: புதுசாளா? போய வாரம் ஒரு கல்ஃபுகாரன் வந்தாச்சு.
0: எந்தா அவன்? பேரு?
1: பேரு முருக. எப்பளு முதலாளி முதலாளி கூப்பிடுவேன். பேர் என்னதா? அஹமதா, முகமதா, ஏதோ.
0: ஆளு எப்படி?
1: ரொம்ப காசுகாரு, மீன் பிடித்தோ அவனுக்கு ஹோபி.
0: ஓ, அயால் என்ன தந்த?
1: எனக்கு ஒரு சேல தந்து, அப்புறம் ஒரு போன் தந்து.
0: என்னட்டு ஆளு போயா?
1: இல்ல, ரெண்டு நாளுக்குள்ள போயிடும்.
0: அம்மா ஒன்னு சர்திக்கணும், நம்ம பிசினஸ் அந்த மாதிரி ரிஸ்க் இல்லே.
1: கவலைப்படாத தம்பி, இது ஆள் வேற, பெரிய தங்கச்சி காளி அம்மா.
0: முருகனை கண்டிட்டு போக.
1: முருகனை வெயிட் பண்ணாத, அவர் ரொம்ப லேட் ஆகும்.
0: அப்போ ராத்திரியில உருவில் ஆரா? முருகன் எங்கோட்ட போயே?
1: நான் சொன்னே, புதுசா வந்த பணக்காரன் அவங்க கூட வீடு வர போயிருக்கு.
0: அதெந்தினா? முருகன் பெண்ணு சீதா?
1: சீத பொண்ணு உருவில் இருக்கு.
0: அம்மா, ஆ புதிய ஆளுடைய போட்டோ உண்டா?
1: இல்லடா, போட்டோ ஒன்றும் பிடிச்சில்ல. பின்னே நெட்டியில ஒரு கல இருக்கு, முறிஞ்ச மாதிரி ஒரு கல.
0: ஏது கண்ணினா?
1: வலது வலது கண்ணினு மேல.
0: அம்மா,
1: என்னதடா?
0: அந்த புதுசா பணக்காரு கல்ஃபுகாரன் அல்ல, நிஜமா அல்ல.
1: முத்து,
0: யாருடைய புரிகம் நோக்கு.
1: அம்மா காளி, எவ யாரு?
0: போலீஸ் லஹரி மருந்து பிடிக்கிற ஸ்குவாடா.
1: உனக்கு அது எவ்டு கிடைச்சு சொல்லடா.
0: அம்மா, நம்மளு காசு கொடுக்கிற ஆபீசர்மாரு குறே உண்டல்லோ, அவரு தந்த மெசேஜா.
1: முத்து, சண்டாள நாம ஏமாத்துகா? வீட்ட மாட்டேன்.
0: அம்மா, முருகன் எந்தினா கூட போயது?
1: பிஸ்கட் வாங்கறதுக்கு, பொண்ணு பிஸ்கட்.
0: ஆ சீத பொண்ணு, அவளுக்கு விஷயம் தெரியுமா?
1: இல்லை, அந்த ஆளுக்கு பொடி அல்ல புகையா பிடிச்சது, அப்புறம் பொண்ணு.
0: அம்மா, இனி என்ன பண்ணுவே?
1: என்னதாடா?
0: முருகனுக்கு பிஸ்கட் எல்லாம் கொடுக்குவேன் காவல்துறை.
1: முத்து,
0: முருகன் திரும்பி வராதம்மா.
1: வாய் மூடடா, அப்புறம் அவனுக்கு போன் பண்ணு.
0: சரி, ரிங்க செய்யுண்டு.
1: இங்கதா. முருகா, நான் பேசுறது கேளு. வண்டியில உன் கூட அந்த கல்ஃபுகாரன் இருக்கா? ம், சரி சரி, பதில் சொல்ல வேண்டாம். நீ கேளு, பயப்பட வேண்டா. உன் கூட இருக்கிறது புதுசா பணக்காரன் அல்ல, கல்ஃபுகாரனும் இல்ல, அந்த ஆளு போலீஸ். கவலைப்படாதடா, நான் சொல்றது கேளு. அந்த முதலாளிக்கப்போ நீ ஒண்ணுமே தெரியாத மாதிரி நில்லு, அப்புறம் உனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். கிடைச்சா சுட்டுடணும். கவல ബഹുമാനപ്പെടാതെ. തുപ്പക്കിറക്കില്ലേ? അത് താണ്ടാ നാ സ്വന്നേ. ചാൻസ് വരുവാൻ ബാക്കി നാ പാത്തുക്കറാൻ. ഇത് സൊല്ലറത് കാളിയമ്മ, പെരിയ തങ്കച്ചി കാളിയമ്മ. നമുക്കിട്ട് വേല പണറതൊക്കെ വന്നവ, അവനക്ക് നമുക്ക് വില കൊടുക്കണം. കൊല പണ്ടടാ, അത് താൻ കാളിയമ്മക്ക് പരിശോ, രൊമ്പ പരിശോ.
0: അമ്മ, മുരുകന്റെ ബാഗ്.
1: അടരാ മുത്തുപ്പായലെ, അന്ത മാതിരി ഒന്നും സൊല്ലാതെ. കടവുള ഏത് കാശ വന്നിരിക്ക്? ബിസ്ക്കറ്റ്, ഫോണ്. ഇത് എന്നുടെ ഫോണ്? ഹലോ, യാരത്? മുരുക, പേശടാ. മുത്തു ഇരിക്ക്. ഡാ മുത്തു, ഇങ്ക വാടാ, ഉനക്ക് ഫോൺ.
0: ആ മുരുക, നീ മാറി നിന്നല്ലേ വിളിക്കുന്നത്? ആ ശരി ശരി, ഗോവ ക്യാമ്പിൽ നിന്നാ മെസ്സേജ് കിട്ടിയത്. മുംബൈയിൽ നിന്ന് 10-12 ആഫീസർമാര് സൗത്ത് ഇന്ത്യയിലേക്ക് വന്നു. ആ അവര് പല വേഷത്തിലും വരൂ. അല്ല, നിന്റെ സ്റ്റെഫ് കൈമാറിയ. അപ്പോ നീ പോയത് ഓഫീസറുടെ കൂടെ ആയിരുന്നില്ലേ? എന്നിട്ട് വണ്ടി തകരാറായ? എടാ മുരുക, എന്നാല് അതൊരു പണിയാ, ട്രാപ്പ്. ആഫീസർക്ക് കാര്യം മനസ്സിലായിട്ടുണ്ടാവും. ഗോവ ക്യാമ്പില് വിളിച്ചു പറഞ്ഞത് അയാളാവും. പിന്നെ ഇല്ലാതെ വാങ്ങുന്ന കാശിന് കൂറു കാണിക്കാതിരിക്കുവോ? അല്ല, നീ ഇപ്പൊ എവിടെയാ? ആ അയാൾ ഒറ്റക്കാണോ? പണിക്കാരൻ കിളവനാ? ആ അത് നന്നായി. പിന്നെ കാളിയമ്മ പറഞ്ഞത് കേട്ടില്ലേ? കാച്ചിയേക്കടാ, പേടിക്കണ്ട, ഒരു കേസും ഉണ്ടാവില്ല. ആ അത് ബോസിനോട് പറയാം. ആ ശരി ശരി. എന്നടാ? ഇല്ല, കാളിയമ്മ കേൾക്കൂല. നീ പറ. ഏ സീതയാ? ഛേ, അതെന്തിനാ? ആ ശരി, എത്രയും പെട്ടെന്ന് കാര്യം നടത്ത്. ആ നീ ലൊക്കേഷൻ അയക്ക്. ഇതിലല്ല, എന്റെ ഫോണില്. രാത്രി ഞാൻ എത്താം. ശരി ശരി. അമ്മ ദാ ഫോൺ.
1: എന്നതാടാ മുരുകൻ പേശരുത്?
0: അമ്മയുടെ പുതുസ പണക്കാരൻ ക്ലോസ്. ഇന്ന് രാത്രി കണ്ടിപ്പാ കൊന്നിടുവാൻ.
1: ആ മുത്തു, മുരുകനക്ക് ഹെൽപ്പ് പണറതുക്ക് നീ കൂടെ പോണോ?
0: നിജമാ വേണോ? അമ്മ കവലപ്പെടാതെ, നാളേക്ക് നൈറ്റില് ഞങ്ങള് തിരുമ്പി വന്നിടും.
1: ശരി, പോയി വാടാ.